சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணியம் ஹர ஹர சுப்பிரமணிய ஹர ஹர சுப்பிரமணிய ஹர ஹர சுப்பிரமணிய.